சத்து முருளுக்கு துணுசுன்னு ஆயிடாதே ஆயிடாதே ஜமுனக்கு தட்டுப்பர் ஜமுனக்கு தட்டுப்பர் நீரத்த கரத்த ஊட்ட நீரத்த கரத்த ஊட்ட ஹீரத்த பீரத்த ஊட்ட ஹீரத்த பீரத்த ஐசி சந்திர தப்பன் இதுக்கு நாட்டு இதுக்கு நாட்டு இதுக்கு தோதி இதுக்கு தோதி இதுக்கு ராம் தத்தை தத்த